பார்க்க எதிரி தலையை எடுக்க கொம்பு வெச்ச சிங்கவாரம் மின்னல மின்னி வந்து கேட்டதை உடனே தருவா மீசைய முறுக்கி விட்டா எமனுக்கும் எமனா தெரிவா மிரட்டல மிரட்டி வெப்பா துரிசல தனியா நிப்பா அசத்தல அடக்கிட்டு போவா மக்களின் கடவுள்லாவா சிறிதைய சீரிப்பாய கண்ணில மின்னல் மேய வேட்டிய தூக்கி கட்டி தெருப்பா தொடைய தட்டி காங்கைய கா

காத்திருக்கும் அடன் பின்னாடி அழகே சங்குலக்கண சோத்யம் இருந்தே தீயரிக்கணோ ராதியும் எந்தே நம்ம ரெண்டும் ரெண்டாயிருந்தால் லோகம் தீரே சியோதி காவிலெத்தி விளக்கு கொளுத்தி நாடறிஞ்சொரு தாலியும் கெட்டி கையில் கையும் கோர்த்தும்